பாண்டிச்சம்மிய பாண்டிய பாண்டமங்குனிய பண்டோஹோவ தோசி பண்டோ செல்லேரா பண்மோ பண்டு பாலிய பண்டோ.